ஸோ அப்படி தெரியலேஸ் கே ப்ரோக்ராமேட்டர் சர்வீஸ் ஸோ அண்ணி இருப்பினம் மெய் அவத்தலேசம் ஒவ்வொரு கர கொன்னி சொலா மக்களுக்கும் வாடி துவையிலோ ஜா வசுப்பாடி மெய் அவத்தலேசு நீ கவலை ஃபிராடி பார்க்கா ஜே காமையில் அடி துவையிலும் ஒன்னா விக்கியம் இல்லை கொசுவா அல்லா செய்தின் கந்தாவும் குயிஸ்தா அல்லா ஃபிஃப்டீன் கந்தா கொனக்டா சக்குடி நீ கவலை பார்க்கா ஜே காமையில் அடி துவையிலும் கொசுவா அல்லா வலாலோ ஹவாக்கா தத்துக்கா ரிஹோடி சவா ரிமோட் கலா ஜே ஃபவுலம் குயிஸ்தா அல்லா விட்டானும் mi la vlalom la atsaitin kandaom esquata sa periska va qua omega 1 chamakwe etcheto pepo kachenjem o omega 3 masambo kangongo mlanga niliam kolom saveli squata ska va qua choi kapako ngonga na mshasha morero rizawde lianshul 1 lianshul 2 mambalim ne sauzom me squata sa vlalom ingeli la vlalo apela atsaitin kandaom skava kwa mbambazi nongozi sangwali samdono kakira mpepo ni mazinyaram mi la vanem la a 14 kandaom skota sa pili skava kwa izwim singalamwe mwanze mchimbame skaunga sisheke kalobe nkongola sachona ni uvuta mi skota sa vuveli la vane skava kwa malengalenga slonga mbilajwe vatuvaja maunga samlandela kapani rinyanti kisako kikia mzuma mketela shaile ni kanono mi lavutano vike skuata sapiliskava kwa masida makanga mazanino sbinda ni makusi mi skuata sa avuveli lavutano skava kwa kariangere mauston nampengu skuvi smaimbolwa njanga njanga kaenda chikale sachinga mapirelo abito na vulongwe ne kasheshe mesquata savulalo lavutano la 15 kandaus kava kwa malundu old mazova loso tinjaction loso mazova maziala old masokotwani masokotwani kapolota makolonga azilitene ikoma akwena ne machita mateleze zekona alivaka zekamwela alitwelo mwavikie kuzwava kakala la vulalum kwisa la vutano la 15 kandaum. Sazwa bevitelezim, ege programer zeviso nilipenam.